0: tué l'un des miens, j'ai tué l'un des siens, il a tué l'un des miens, j'ai tué l'un des siens, il a tué l'un des miens, j'ai tué l'un des siens, il a tué l'un des miens, j'ai tué.
1: راديو البيجيس، مرحبا بكم في الراديو اللي كتمزك العالم، الموسيقى العالمية وأي حاجة بغيتو. 95.404.2 FM، خليكم معنا في راديو البيجيس.